அதுக்கு தண்ணி துவாலிக்கா. ஆதிகம் அவதார் தேத் மகிஷாசுரதரணி, ஆதிகம் அவதார் கேத் கேட் மது வசன் கரணி, ஆதிகம் அவதார் ரக்ஷர கிரக ரகத்தர், ஆதிகம் அவதார் கலந்தர் தலை ககத்தர், சுரநர சுர சாத்த தினத் கரணி துஷ்டபத் காலிகார ஹோம விசாரண சேத்துபர் ஜெயதிக் தண்டி துவாலிகா. சேஷ நாக சாத ஜப ஒரு ஆட்டம் ஜாமஹி அரக் தந்திர ஒருமால் தித் சுமர குணகிராமி, பிரம்மா விஷ்ணு மகேஷ் சித் சாரண சுராய் அஹர் நிஷா சுர அசுர ஆப்கி கரத் படை, பிரம்மாண்ட கில் வியாபக கர்ணி வியாபக சக்தி கரணி ஹன்னி பிரதிபாலிகா கர ஜோட தந்த கவி உத்தரே ஜெயதிக் தண்டி துவாலிகா. கவி சந்திரன் கேத்தமே தப ஹில்லாரன் கொதாய தப ஆராத சக்தி கொண்டே தத்துவப்பாய் பிரணாமேஷன் அஜுத மதுரா மாயா காசிகாசி அவந்தி கபுரி துவாரா மதி சரஸ்வதி கங்கா பார கோதாவரி ஜரி ரேவ கோமதி கயா பிரியா காவேரி சரஜு மஹி பதரி கேதார சோமவாணி சிந்தாமணி ரோஹணி சுபத்ரா சோஹா சாவித்ரி காயத்ரி கீதா அருந்த சித்த காம தேனு ஸ்ரீ அதித்தி ரந்தர திரௌபதி குந்தி பாரபதி சத்திதாரா லோச்சனா பவித் சோராசி தாரணி தேவி சப்பன கோடி சமுண்டா மாதா ஹிங்களாத ஆஷாபுர மஹமாய அம்பிகா காளிகா நாகநேச்சி டுங்க ரேச்சி ஆய் ரவச்சி தாள் கண்ணேச்சி நம்ம சொருராய் வால்மீகி சுக்தேவி வசிட்டாதி வேதவியாச கோதம சன்னகாதி கேந்திர சாலிகிராம ஜமதக்னி தர்ம பிரதுமான தத்தி கலரண சோழராய சியாமந்த ராஜ ராமதாளம் தரம் மத்தந்தர கோரக நுந்தளி மல சக்கரவர்த்தி அஜய் பால கோகத ஹுவான மல்லிநாத் ஜசி ராஜ மாங்குநாசு துஷுமான ராமதி சோமதி பாபுரா ஹிமலநாள் ஜங் மதாவர கண கந்தர்வ கிரண காவிகன் புராய் பாத் வாரிஜ வியாத் கமைரா புரனரா அமரா அமீர் கஹே அமர தேசி தீதி வடாரே ஆரா தேவியான் கர்த்தா ஹர்த்தா ஸ்ரீ ஹிங்காரி காள் காள் ரேண கோமாரி சிசேகரா சித்தர் நாரி தக் நிமுவன் ஜய தர்தாரி தவா தவள் கர் தவ் தூ தவளா கிருஷ்ணா குப்ஜா கத்திரி கமலா தலா தலா சாமுண்டா திபலா பிக்டா பிகட் பூபாலா பிமலா சுபகா சிவா ஜயா ஜரி அம்பா பரியா பாரம் பார் பிரளம்பா பிசாத் நீ சாக்கணி பிரதிபம்பா அத ஆரா தி ஜெய ஜவலம்பா சங்காளிகா சாரதா சமியா திரிபுரா தாரணி தாரா திரிணியா ஓஹம் சோஹம கியா வியா ஐ அஜியா விஜயா உமியா தேவி நாம காம பாகீரதி நாம கங்கா தேவி கண்டகி கோகரா நாம கங்கா தேவி சரஸ்வதி ஜமுனா சரி சித்தா தேவி திரிவேணி திரிஸ்தலி திரவராதாப ருதா தேவி சிந்து கோதாவரி மாஹி சங்கா தேவி கோமதி தம்பனா பாண்ட கங்கா தேவி நர்மதா சரஜு சதா நீரா தேவி கண்டகா தங்க பந்திரா கம்பீரா தேவி காவேரி தாபி கிருஷ்ணா கபிலா தேவி சோன சத்ரா தேவி பீமா சுசிலா தேவி கோம கங்கா தேவி பாம கங்கா தேவி குப்த கங்கா சுசி ரூப கங்கா தேவி நிதிரண நவேச நதி நாளா தேவி தோய ஜெத தோய தவா ரூபம் துஹானா தேவி மதுரா மாஹி அமோக்ஷ பாதா தேவி ஜதத அபந்தி அஜதா ஆதா ரூபே
देवी सहस्त्रम लख कोटि के साथ देवी मंडनी दूध मेघा समाते देवी चापड़े चंडने मुंड चिन्हा।